0: ஆசி சொல்லு சலிம அரசேவாகன் ஹலம உன்பியாதி ஜப்பாரு விஸ்வலாமி ஆரிக்கு பரவு அகலாமி அண்ணன் வாலி வசபி வசாபி வசாபி சௌபம் ராஜன்
1: முசல்லி மேல

0: பிஞ்சிங்க சொப்பை
1: மம்சியல்
2: ஜூரிங் பாப்பன் ஜாய் டூ பாங்கலன் ஜூரி ஜி
1: Il
2: Chambo ki mungi non ñaari 8h 28h 06h 18h